0: என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சல் ஐட்டம்
0: மெர்சல் ஐட்டம்ல
1: உனக்குள்ள கூப்பிடுறான்.
0: சரி.
1: ஆமா, எப்படி இந்த டைல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உன் ரெக்கமெண்டேஷனா?
0: ஆமா சார். சார், ஏரியாவில் நிறைய பசங்க இருக்கிறாங்க சார்.
2: வேணாம்மா, வா, வேணாம், சிட்டம். ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்.
0: தேங்க்யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் தி சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வாய்ஸ் சார்?
2: நோ நோ நோ நோ நோ ப்ராப்ளம் சார். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்? திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பெட்டில் சார், மேட்ச் பாக்ஸில்
2: இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவு கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் ஐ சார்? ராக்கெட் எந்த ஸ்பீடில் போகும்
0: சார்?
2: ராக்கெட், ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீடில் போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்லை சார். சின்ன வயசுலேருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிருக்கோம் சார். அதனால அது மட்டும் நான் விட்டது இல்லை.
2: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்ற சேஃப்டியே கிடையாது.
3: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: மூர்த்தி மயிலாதரவண்டாரம்
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா
2: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா
1: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா
2: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேற
0: செய்யறேன் வாயா? ஆனா வாப்பா
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
0: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல காந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிடணும்.
1: என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனால
2: விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க?
0: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
2: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
3: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வந்தாரு தெரியுமா?
2: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
3: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க?
3: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
2: கெட் லாஸ்ட்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணா.
0: என் பேர் முத்துராஜலட்சுமி. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
1: நீ வேற கை குட்டிலிருந்து எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டை கேக்குற.
0: அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
1: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
0: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
1: ஏ
0: ஆனா எவன்பா விரல மாட்டிட்டா சிங்கம் மாதிரி?
1: அதான்
4: தொழிலதிபர் அவர்களே,
0: தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அதான் நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
4: சாமி தேவி அவர்களே, வருக வருக.
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் காந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆவலாகி போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி கொடு.
1: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
1: நான் வர மாட்டேன்.
0: அது நான் இல்லைங்க.
1: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
6: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ.
1: அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க.
6: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ பக்கம் நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க.
2: ஷட் அப்.
7: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
2: இத வாங்கிங்க.
3: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: திண்டாங்க. போப்போ போதா. என்னப்போ ஓ வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதலாம் வாங்க.
2: அட
0: ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: tree.
1: ஊர் பிரச்சனையை நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மாஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆர்மா நீயும் போடியா?
2: நாம எப்போ நான் போட்டுக்கலாம்? வாத என்ன, நீங்க வாங்க.
1: வாங்கனே வந்து கையெழுத்து போடுங்க.
3: இப்படி எதுக்காச்சும் போட்டா தான் உண்டு.
4: பெரிய கையெழுத்து.
5: என்ன கையெழுத்து மலையறது?
2: முண்டகனிங்க
5: இங்கிலீஷ்.
6: நன்றும் பிறர் தரவாராய். இப்போ
2: மனசு
6: வச்சீங்கன்னா
2: மரியாதை பேசுறேன்.
6: நாட்டுல படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட் கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
7: நீ படிக்காத மேதையா?
6: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு. என்னச்சி?

0: வருவா? 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதான் குதிக்கணும்.
0: என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாதா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையா?
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு.
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம்
1: போயிருப்பான்.
0: உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: கூடாது. ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: வந்தாங்க.
2: என்னது
1: இது? தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டு இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டீங்க.
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்க கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டைலாக்டா என்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க கொஞ்சம்
0: வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி இருக்கு நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை?
0: ஓ, போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிராளர் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்குடா. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்ச பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை தானே இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடாடாடாடாடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்டக்கானோ
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

கண்ட கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெகிரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்கிட்ட கேட்க? அந்த குடும்பம்
0: துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணையலா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமனே.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்கல. அவர் நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃபிராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: ஓ, மேக்ரான். மேக்ரானா? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே
0: பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதையா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: என்ன இலவு பாலிசோ ஐயா? நான் இந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சாப்பா.
1: உங்களுக்கு ஒட்டகத்தியா இந்த நாத்தனாரு தள்ளியா?
0: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சேன்னு என்ன கேட்க போறீல்ல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன். அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா
1: பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ, வேணப்பா வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப?
0: கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லு. போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எதுவும் சில்லற வளர்க்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: புறப்படுங்க சீக்கிரம்.
1: புறப்படுங்க.
0: இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க செஞ்சிருங்க?
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: என்னங்க இது, நல்ல காரியத்து போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்ற.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும் இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: என்ன
0: இது, புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாஜி கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசலவாதி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில
0: தான். செல்லும் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம்.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு. அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தால டெட் பாடியா கிடந்து, ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டைய போட்டுடலாம்.
1: பீரை குடிச்சா மண்டைய போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, உன்னோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? பீரா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட்ட கழுறேன்?
1: யோ பேண்ட்ட கழுறேன் போயா?

0: குழம்பு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். டார்ச்சர்
1: சார். சைடிஸ்ட் என்ன வேணும்?
0: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா கிராக்கியானு
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழிக்காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழி அண்டாவில போட்டு அழைச்சிக்கனால அது எந்த காலம் எவனு கேத்துறீங்க? குடுக்கிற காலத்து போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏன் மச்சா, தந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலாம் நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்காத கட்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வளர்ந்து கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டா.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானுடைய வளர்ந்து கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழிக்கால கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா, அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நடு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பிளந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. இங்க பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பிளந்துருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி?
0: அடவாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
1: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது?
1: நம்ம ஊர் வழக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு
0: அங்க வரக்கு பொம்மையே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க
1: ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பா வான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு?
2: கேக்குறான்ல சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
2: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: ensina lea.
1: முடிச்சிடலாமா?

இப்படி சூடு.

0: தீமா தீமா தீமா தீமா தீமா தீமா
1: வந்துட்டாங்களே பாத்திக்கே, இப்ப எடுறா போட்டோ கிசுக்குன்னு.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏதன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ?

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: தூர இதழ்களில் சிந்தி தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தி தேன் பாய்கின்ற உறவை.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் பா கொண்டாடலாம் மனம்.

0: ஏ அழகி, இந்த அருக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும், அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமண உடனே உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26, 36, 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்ன, 26, 36, 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா.
0: அக்கா தீர்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பைய கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா அதான் பண்ண. 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யார் இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாளுல கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
0: இது எங்க அக்கா மாதிரி தான்.
2: சரி சரி கூப்பிடுங்க.
0: ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்தா ஆத்தா, உன்னை விட்டுவிட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தா அம்மா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா இல்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்கு மத்த முடிஞ்சு அடிச்சு காசை புடிங்கிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசு ஆக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காவா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலையில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க? என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குன்னு சொல்லி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறகு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணிய குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாய் மாப்பிள. எனக்கு அப்பயே தெரியுப்டா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பர். யா
0: கோன் நம்பர்? ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறேன் உங்ககிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா
2: போட்டியா?
0: என்ன
2: தெரியுமா?

0: டேய் வீரபாகன் நம்மகிட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கு.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பா. உடைக்கலாம் பூட்ட.
2: வந்து உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் இல்ல?
3: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
3: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
3: தரும்போது வரும்.
0: சரிபட மாட்டாங்க.
3: தாமதம். ஏன் போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா.

0: வணக்கங்க.
1: விவரம் தெரியாம தடுக்காத வாங்கின காச தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
0: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
1: நாங்க பாக்காத கேசா?
0: அப்படி இல்லைங்கய்யா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
1: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
0: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
1: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
2: அந்த பாலிசி வந்திருக்காத.
0: அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க.
1: அப்படியா, இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய், இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்.
0: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
2: முதலாளியா? என்னையா?
0: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளையை கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்கிறது 4 வர்க்கியும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
0: முதலாளி,
2: போயா
0: முதலாளி,
2: போயாங்கிற

என்று புது ஆண்டு வந்தது. நாட்கள் என்னும் பூக்கள் சிந்தது. நாங்கள் பாடும் கீதங்கள் நாளையும்

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலை இல்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன். ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன் எல்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும், வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தா சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன்.
5: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். என்னையா வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். இந்த கிழிசரை மறைக்கிறதுக்காக போட்டு
4: கிழிஞ்சது போ. அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இறியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தானே உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
6: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: எப்படி பிடிச்ச பார்த்தாளா
1: பார்த்தாளா
0: எப்படி பிடிச்ச பார்த்தாளா
1: அத பார்த்தாளா
0: நான் சொல்றதே நீங்க
2: இல்ல இல்ல வேற பார்த்தீங்களா என்ன பாக்குறீங்க மாமா
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தாள
1: அவ தான் போயிட்டாளே பின்னாடி
2: இல்ல நீங்க வந்துட்டு போறது பின்னாடி
1: இல்ல அப்புறம்
2: டேய் இருடா ஏன் லைஃப் ஸ்டோரியை நான் சொல்றதா நீ சொல்றதா அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு கோச்சிட்டு கேம்பன் குண்டி கேம்ப போயிட்டேன்
0: என்ன சிரிச்சுட்டே சொல்ற
2: வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன் நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு போற பிடுங்க அம்மா
0: இருங்க மெட்ராஸ் தர போறேள்
1: ஆமா
0: நானும் அங்கே தானே போறேன் போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ
1: சரி
0: என்ன சத்தம்
2: இல்ல நான் தான்
1: நான் தான் நான் தான்
0: யாரு
2: வேற புரிஞ்சுக்கிட்ட
0: திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு இன்னொன்னு தாங்க
2: உச்சிட்டா
0: சே
2: இன்னொன்னு தர
1: வேணடா பாவனடி ஆபத்துற
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல
0: வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கே இடமே
1: இத தள்ளறதுக்கு இடமே முத அத சொல்லுங்கடா
0: வந்தவர் எல்லாம்
1: தங்கி விட்டால் இந்த பிரிட்ஜ் தண்ணில தள்ளி விட்டலாமா
2: இது தாண்டிடுச்சு அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ டிஸ்போஸ் பண்ணலாம் ஆமா இல்லையோ பண்ண ஐஸ் காபி வேற ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல வண்டி வீணா போடும்
2: நீங்க அந்த பக்கம் போங்க போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன் இன்னைக்கு என்ன தோணை
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்
2: எனக்கு
0: ஐயா வாங்க
1: புள்ளி இல்ல
0: அரண்டா அற்புதப்படாத
1: வந்து வந்து வந்து

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இதா தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி பாடி தொலை.

0: பாட்டிங்க பாத்தியா? இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். எங்க ஒரு தடவை குதி
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங் அப்பன் மனு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா விட மாட்டேங்குது பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும் போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அதை நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தவன் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படிரா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு
0: ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா?
5: சாத்தப்பண்டா,
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி, அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: என்னங்க மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
0: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல, திஸ் வேர் கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
2: இஃப் யூ ஈட் திஸ், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, இந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: என்னங்க
0: இது மயக்கம் போட்டு
1: உழுதுட்டா? குடுத்துருக்கிறது காக்கிநாடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: வேணுமா?
1: மாப்ள பவித்ரா எங்கடா?
2: அதான் மாப்ள, நானும் தேட எங்க காணுமே.
3: May I help you?
2: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முது சொரிஞ்சு விட முடியுமா?
1: மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
2: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு.
1: மாப்பிள வந்துடா. மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா?
2: எதுக்கு
1: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
2: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்ல கத்தி கத்தி லேகியம் வைக்க போறேன்?
1: என்னது லேகியம் வைக்கிறியா?
3: ஹலோ, என்ன வேணும்?
1: டிவி.
3: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் 3D. என்ன வேணும்?
1: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
3: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
2: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
1: மேல ஆண்டனாவோட வரணும்.
3: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
1: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
3: சாரி.
2: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நீங்க கடை நடத்துறீங்க, எது இடல இல்ல இல்லன்றாங்க.
4: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
2: வாங்க உடஞ்சு பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
4: டேப் ரிகார்டர் எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல தெரியும்.
1: நாங்க யூஸ் பண்றோம். திருவிழாட ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
2: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
4: சகீரா புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்க.
3: சார் போங்க சார், நான் பாத்துக்கறேன்.
2: போய் டேப் ரெட் எடுத்துட்டு வா, இல்லனா நாங்க போக மாட்டோம்.
3: இப்போ எதுக்கு இங்க வந்து கலட பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
1: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
3: என்ன டபுள் மீனிங்கா?
1: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
3: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
2: ஏங்க ஏன் டீகல டிபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நான் சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
3: ஹலோ, என்ன பேசுறீங்க?
2: மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
3: உங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
2: அவசியம்
1: இல்லையே. இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
2: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
1: எப்படி?
2: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: குட்டி எவட
1: இவிட
0: அது எந்த குட்டியானோ நின்ற குட்டி எவட
2: ஓமனே எந்த ஓமன குட்டி குறைச்சு வரணும்
3: ஆரா நீங்க
1: கண்டிட்டல்லே ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும்
3: ஓ கிருஷ்ணனோ எந்தா இது கோலம்
1: கோலமல்ல ஓமனே கோலமல்ல ஈ ஜீவிதத்திலே பிரேமம் ஃபெயிலானவன் தாடி வளர்த்து பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரண்ட் ஆகும் ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகான் வேண்டி பாடி வளர்த்து மண்டை வளர்த்து மண்டை மேல ஒரு கொண்டை வளர்த்து கண்டோ எந்த சிரி சிரி நிறுத்தணும் புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பட்சே ஞான்
0: கரையண்டா
1: ஓமினே ஞான் ஸ்டேட்டே மாறி மனசிலாயில்ல இனி எந்த மதர் டங் மலையாளம் எந்த ஸ்டேட் கேரள எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர் எந்த நாதம் ஜண்டல் எந்த நடனம்
3: ஒருபாடுதறியோ
1: ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து பட்சே ஞான் டிஃபரண்ட் ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து இது எந்த கேரள அம்ம சீமா தம்பிராட்டி இது எந்த கேரள அச்சன் வடக்கெண்ட வீரகதா மம்பட்டி
0: கல்யாணம்
3: அம்மே கேரள நேரம்படி அறியுமோ நன்னாயிட்டு அறியுமோ குறச்சு குறச்சு அறியும்
1: அது வாடகைக்கு வந்து அச்சன் அம்மே அது கொண்டு ஓடி பட்சம் ஞான் அப்படி இல்ல என் லவ் ரியல் செம்மீன் லவ் நீ ஷீலா ஞான் மதிச்சேட்டன் மோனஸ் மயி வரு வரு வரு இதுக்கு எனக்கு ஒரு உண்மை.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தர பயவுள்ள ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை நரம்புதவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க? ஆகா மேட்ரு இங்க இருக்கா?
1: நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேலதிகாரி நான் தான் அதை தெரிஞ்சுக்க. இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கு நூல் விடுறியே, தெரிஞ்சுனா உன்னைய தூக்கி போட்டு மிதிக்கலாம. என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட நான் அங்க போய் அதை துடைக்கிறேன். கடுப்பு.
2: ஆமா
1: போ, ஒரு தடவை அடிச்சா பயம் தருமா? நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்
0: அது நடக்காது. இந்த மாதிரிப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன நடத்தியும் தெரிஞ்சுக்க.
1: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறான் அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
0: இது சரி வராது. இந்த பா, எந்திரிப்பா. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். டூ வாட் ஐ சே, கோ.
2: ஏய்,
0: நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க?
3: என் வாயில இருந்த பபுள் கம் வாயால எடுத்து விட்டாயா?
0: வாயால எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கறியே. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா?
4: போடா
3: பொறாம லைட்டா.

0: தம்பி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி.
1: ஹாய் பல்லி. நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி பலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக. அப்பதான் வேலை கிடைக்கும்.
3: வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர் எல்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வைக்கிறோம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: இன்டர்வியூக்கு
1: போட்டு போனா லக்குன்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, டேய், இதை எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: இதையே எடுத்தாரா? கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறா. ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுங்கடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றேனே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் வந்து நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளையடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

大

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் ஆம்பிள்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியாயா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும். அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதயா?
0: அதானே நீ கேக்குற.
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு
0: பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனா அவள் தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா இங்க? உடம்ப பாக்கவா?
0: இன்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டறாங்க.
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்தி வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபாய் குடிச்சினா அத வாங்கி வெச்சுக்கோ. எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்தறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்காங்க.
1: அடா, அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படி
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க, நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே.
1: கேரகம், எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
3: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவானு.
3: என்ன

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணே.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேருதான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க பாத்தீங்களா? கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே.
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டா தாலிய அட்ரா மேலத்தை ஏய் வாசிடா அட்ரா மேலத்தை கட்டா கட்டா. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்க. நான்
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி?
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவங்க போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதான் என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது. போயா
4: இனிமே
1: யார் வந்தாலும்
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: கார்பு டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பா?
1: தெரியல போல
2: அப்புறம்
1: நம்ம அப்படியே

0: ஸ்வரங்கள் எடை கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்கா தான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

மூட்டை மீனாச்சி மூஞ்ச கை வினாலாச்சி.

0: பாரதி பாரதி பாரதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரியா அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏன்
1: இல்ல, கத்திரி ஏன் கேட்டேன். ஒன்னு
0: எப்பா தெரியாம உன் கைய காலான நினைச்சு கேக்குற
1: விட்டுருப்பா. என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா?
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்ற
1: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரம் மறந்து சொல்லுகாரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே போயிட்டேன்.
0: அப்பா வாயாலே சொல்லுகிறானே.
2: அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீலா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க என்ன? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்க மாட்டான்.

0: பிரியா, இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டகம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹேய்
3: நா கூப்பிட்டீங்களா? நா
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாது முடிவில்? பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கா நீ?
3: என்னன்னா அது, நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் மலிமுடி, ஏன் டென்ஷன் ஆகுது? என்னைய கேக்குறா நீ? என்னடா அது, என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கனா ஜெட்டி ஜெட்டி
2: தெரியாதா? டேய் இந்த எகத்தாலும் பேசாத பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. இது அதுக்கு நடு வீட்டுல கொண்டாந்து போட்டிருக்கேன்.
3: இன்னும் வெளியே இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கையை போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்கன் செடிய மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான ஜட்டி போறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமா? அது முன்னால நெஞ்சு தெரியற மாதிரி பண்ணிடும், முட்டு தெரியற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா உனக்கு.
3: போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா கிடைக்கும்.
2: ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலூன் யாவரியா? டேய் பலூன் யாவரியாடா? ஆமா நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னத்தண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னத்தண்டா. டேய் முதல்ல இந்த கண்ணை சிமிட்டு வந்து பாட்டு, சிமிட்டு வந்து பாட்டுக்கிறேன். இன்னும் முறைக்கிறேன். அட பாரு, ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருப்ப, எதுக்கு அப்ப கதை சாத்துற? நீ எதுக்கு சாத்துற? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது தானே? அந்த சொல்ற உள்ளதை எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கிறமா இல்லையாரா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யார் நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துன.
3: அப்ப நீ தான் நரி? என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியலாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள
3: கொண்டாந்துறேன். இந்த ஃபேன போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: டேய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுறீங்க,
3: தோலை உரிச்சு தொங்க
2: விட்டுருவா? எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதல் கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ,
4: குரல் கேட்டு உன்னை தூக்க

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி, உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான்
0: சொன்னா.
1: அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: பாரு, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யாரு வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன் ஊரு பூரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதானே பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி, ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இருட்டு.
1: வணக்கம்.
0: அட, நிறுத்தமா. ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோஹோ, ராட்சச எழுத்தாளர் எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படாத்தொல்ல கொடுப்பாரு. ஆனா நல்ல மனுஷன்.
1: உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏ சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்களே, ஞாபகம் இருக்குதா?
0: ஆமாமா, எழுதுனே. அது பெரிய போராட்டமாச்சே.
1: அதுல கதான ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்?
0: கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆட விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்த அப்படி செத்தான்.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமேயும் கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம். Takita takita dimita dimita takita takita dimita dimita takita takita dimita dimita takita.

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுக்கு முன்னாடி அது சொட்டை இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில வச்சுக்க.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவள கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே.
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கியா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? என் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அதுக்காக நீ
2: ஐயா
0: இல்ல,
2: நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க போறாங்க ஐயா?
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கறா?
0: இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்ன இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி நிக்கிறேன்?
0: பேசுறேன்?

0: புன்சாமி, புன்சாமி, புன்சாமி,
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி?
3: முன்சாமி,
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி.
1: என்ன பண்றது மச்சா?
0: அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே முன்சாமி. சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்?
2: வா அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: இப்போ நாம எங்க வருது?
0: அரிசி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க.
1: யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா.
0: தப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க, இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: டோ, நீ தான் முனுசாமியா?
0: நீ?
5: நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ, நீ தான் முனுசாமியா?
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல் இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல் இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனம் இருக்கா?
5: விதி, ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி வைக்கிறேன்?
5: இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான்.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி?
0: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு? கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசக்கா வெட்டிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: பாடி போலாம்.

தளிர்மே.

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடி சார் தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, வெளியே இருக்க
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில டீச்சட்டியோட டண்டனக்குன டனக்குனக்குன டண்டன.
3: யார் நீங்க?
1: பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
3: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடைகலகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடுதான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
3: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலாமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
3: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங்.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்,
5: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: இப்ப 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZD டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன
1: குடுப்பீங்க? இப்ப குடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. வாங்கி
5: டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி
1: அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க.
5: இது எங்களுக்குள்ள

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராடு எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. தீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பீடபிள்யூடி வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அத ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
2: நீதான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: வாசல் ஏழம் போடுற பிச்சமணி நொச்சமணி
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்காரு. இனிமே ஓரும்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
0: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளிய அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
0: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டேன்.
1: ஓகே, பண்ணி தோல.
0: ஹலோ, வாங்க பங்களாதான், பங்களாதான் ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வர
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்குல வந்திருக்கேன்.
2: ஆமாங்க,
0: மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
0: இருக்கட்டும், காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க
0: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
0: என்கிட்டயும் சொன்னானுங்களே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
0: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
0: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
0: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
0: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
0: அவளை சுத்தம்
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
0: பார்த்து படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீங்க, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இதை கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
0: வச்சிட்டு சொல்றேன், என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
0: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கிறது வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் மன்றன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
0: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் ஸ்லைட்டா டிலே ஆகுது.

இன்னைக்கு போட விட்டாங்க. என்ன வெயில் குடிங்களாசி போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க. இந்த ஊர்லதான் இதுக்கு பேரு பஸ் துபாயிலாம் இதுக்கு பேரு குப்பலாரி. ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா நீ, என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா, என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா. காசு இல்லப்பா, காசு காசு காசு இல்லைங்களா, யாத்துக்கு அடியாய் காசு ரெண்டு தான் பய.

0: வெளியதான்
1: ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு, ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்ப இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: மேஸ்திரி,
1: இந்த வர்றங்க.
2: இந்த வீடு எனக்கு தான்.
3: அப்படியா?
2: இனிமேதான் என்ன கல்யாணம்.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: நீங்க யாரு?
3: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கனே தெரியல.
2: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
3: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
2: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
3: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன்.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
3: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: டீயே குடுப்பா.
1: இல்ல ஒரு காபி
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏய் பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

யுரு கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்னை பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் ஃபைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ளெல்லாம் இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: அப்படி என்னையா தப்பு பண்ணான்?
1: சொன்ன மாதிரியா கேள்வி கேட்டான்? வாயில குளுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க?
0: என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டே கேட்டு தெரிவிங்க.
2: ஆனா ஒண்ணு,
0: ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு.
2: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க
0: என்ன பண்ண?
2: நான் ஒண்ணுமே பண்ணல.
0: ஒண்ணுமே பண்ணல, ஏன்டா ஊரே உடைக்க வருது?
2: இது என்னண்ண?
0: எலுமிச்சம் பழம்.
2: இதுக்கு முன்னாடி
0: எலுமிச்ச காய்.
2: இது என்னண்ண?
0: வாழைப்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
0: வாழைக்காய்.
2: இது என்னண்ண?
0: மாம்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
0: மாங்காய்.
2: இது என்னண்ண?
0: தேங்காய்.
2: இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க.
0: அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
2: பேசி
0: ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: வா வா.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: சரப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன,
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகாய் பொடி கிடையாது.

0: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மலைக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்து இருக்கேன், போயேண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
0: விட்டுரும் டிவியில சொல்லிட்டாங்க, போயேண்டா.
1: நீங்க வராம நான் போக மாட்டேன்.
0: ஏண்டா இப்படி அடம்பிடிக்கிற,
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார்.
0: இடி விழுந்துருச்சு இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா. இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா குடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குறேன். எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கையை ஓபன் பண்ணி என் ஐயை க்ளோஸ் பண்ணிங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: என்ன தெரியலையா? இதே ஊர்தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
1: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரனா இருந்த?
0: சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
1: கொடுக்க மாட்டேன்.
0: ஏன்?
1: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
0: நீ சைக்கிளை கூட, நான் போய் கொட்டியாறேன்.
1: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்ல வந்து மாட்டிட்டேன். போடா.
0: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
1: உன் பேர் என்னப்பா?
0: காரமட ரங்கநாதன்.
1: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா.
0: தரமாட்டேன்.
1: எட்டி ஒதுக்கிறக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்?
1: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுறேன்?
2: ஏதாவது
1: வரைக்கும் மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டு சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா. போடா.

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற.
0: என்னது இது, ஃபுல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது,